அறிகுறுபல்ல சிறக்கால் பலிக்க சூக்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அவாஸ் மிதர்ஜி, அஸ்ஸலாமு அலைக்கும். சூக் ஹபரி கபி தகம் ஜினா. ஹலோ, அவாஸ் நபுரி ஹான் யா சிக்கம் தே உஸ்தா. அவாஸ் மங்கள நராஜ். கால் பலிக்கிற சூக் தி. அஸ்ஸலாமு அலைக்கும். இரலுக்கு தீசி ஹபரி கவா ஹா அவாஸ் ஜினா ராஜி சைதா. ஸ்டார்ட் ஷௌதின் அபஸ்தா கால் நேஸ் கோ மஹா நம்பர் மீன் நோட் கலி அகம்மா கவா.